யஸ்மின் சர்வம் யத சர்வம் யஸ் சர்வம் சர்வத்ருக் ததா சர்வபாவ பதாதீதம் போதானந்தம் ஸ்மராமி.

0: ஐசிஜி லீலாவா?
1: ஆமா, நான் லீலா தான் பேசுறேன்.
0: அது சென்டர் நீயா நடத்துற?
1: ஆமா, நான் தான் நடத்துறேன். நீங்க யாருங்க?
0: சென்டர் க்ளோஸ் பண்ண சொன்னா பண்ண மாட்டேன். நீ
1: ஏண்டா பேரை சொல்லவே பயப்படுற? நீ என்ன மிரட்டுறிய? தைரியம் தான், நேர்ல வாடா.
2: யார்ட்ட பேசிட்டு இருக்க? என்னாச்சு? ஹலோ,
1: சென்டர் நடத்துறத பத்தி கட் பண்ணிட்டானா?
2: யாரு
1: தெரியல. எப்ப பார்த்தாலும் இந்த மாதிரி அன்னோ நம்பர்ஸ்ல இருந்து கால் பண்ணி மிரட்டிக்கிட்டே இருக்கானுங்க. சென்டரை க்ளோஸ் பண்ணு, க்ளோஸ் பண்ணு.
2: சரி, நீ டென்ஷன் ஆகாத, யார் இருந்தாலும் பார்த்துக்கலாம்.

தக தின தின தின நக நக நக தட்டுக தான தான தான திகிட திகிட தகின தான தாக்கு தான திகிட தக தி தி தி தான தான கெந்தடான தான தான கெந்தடான தான தான கெந்தடான அதிட வனிதா அபிநய ராஜா கோகுல பாலா கோடி பிரகாஷா விரக நரக ஸ்ரீ ரட்சகமாலா எத்தனை முறை நான் எங்கிச்சாவே இத்தவணை என ஆட்கொள்வாயா சூடிய வாடல் சூடிய வாக்கள வாடிய சிந்தை திரும்பத்தா பூதகியாக பணித்திடுவாயா பாபை விரகம் பருகிடுவாயா ஆயர்தம் மாயா நீவா ஆயர்தம் மாயா.